0: பண்ணா திருளி திருளா இஷ்டங்க எந்தத்தா ஐயா குறி கதை மில்லியோனு கதைன்னு பப்பை சொன்னாலும் வை எப்பாட்டி வேலை முறையால என் அம்மை கிஜு பப்பன் தான் மா கிஜு பப்பன் தான் கிஜு பப்பன் தான் கிஜு பப்பன் தான் திருளே திருளா மா காசி
1: RAI Radio Live Napoli, il suono della tradizione.